0: ஜாக் கிளாரிக்ஸானா
1: எக்ஸைட்டிங்.
0: The Clarix are not
1: exciting.